0: அழகா
1: சுவாமி,
0: நீங்கள் இருவரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டியம் ஆடுங்கள் பார்க்கலாம்.
1: சித்தம் சுவாமி.